0: விலக்கு வருது டெக்ஸ்டைல்ஸ். சத்யபதா ஸ்கூட்டர், தினபதா ஸ்மார்ட் போன், பிக் ரேஸ் ஹோ, பிக் லைட் அவல ஏதி எஸ் கோட் டாங்கிய. வார்ஷிக சபல பொலி அனுபாத்தை ஸ்ரீ லங்கா மகாபேங்கு பல்பத்ர லாபி மூல்ய சமாகம் கே லங்கா ரேட்டிங் ஏஜென்சி BBB மைனஸ் ஸ்டேபிள் அவுட்லுக்.
1: சேனசுராத உதய அட்டட
2: இந்து பித்தியே மே மூவேது
3: அமல்லி கோவது மல்லி
4: ஓஹே இன்னோய்
3: ஏம் யன்னி வாரி ஜீதே யன்னி மல்லி ஹரியத மகாபார கொடி மகாபார கொச்சர கியத்தி உடனாத நே கோச்சர தவ தவ யன்னு புதுவா
4: சேரமத் அவி ஒய பார்வல் வல யத்தி பீப்பு எகே கம்பில கியவன் கட்டாம தமா கம்புல் பாரத் தென்ன ஹிதே
2: ஜின்து பித்தியே மவேனோ ஜின்து பித்தியே மவேனோ
5: டர்ன் 98.2 and 98.4.
6: ஒன் விதுலி நிவேதகயோ கேலக யன்னே அமுது சத்த கொட்டாசே அன்னே
7: சத்த கொட்டாசே அன்னே
8: පළවෙනි වචන 10-15 ඕනම මනුස්සෙක් අල්ලගන්න පුළුවන් නම් ඔබ කියන ඕනම දෙයක් මිනිස්සු ආසාවෙන් අහන් ඉන්නවා නම්
6: මේක කාලෙකින් ඔබට හම් වෙන රෙයා චාන්ස් එකක්.
8: අනිත් එක ගුවන් විදුලි නිවේදකෙක් කියන්නේ නිවේදකෙක් විතරක්ම නෙමෙයි මාකටර් කෙනෙක්.
6: හතාවට දක්ෂ නම් මාකටින් දන්නවා නම් සියත FM එකට එන්න. සියත FM කියන්නේ ගමනක් යන්න කියාපු තැනක්. පොඩි ගමනක් නෙවෙයි ලොකු ගමනක් යන්න පුළුවන් තැනක්.
8: හිතෙන ඕනෙම සබ්ජෙක්ට් එකක් ගැන විනාඩි දෙකක් කතා කරලා 0.71 555 6047ට අපිට WhatsApp කරන්න.
6: මේ chance එක miss කරගන්න එපා. මොකද අපි interview කරන්නේ එකපාරයි.